0: திருமாளே மராராமில் பகவானாராவனே மராராய் ஒரே ஒரே
1: Hi, this is the large amount of teenage men, and you're listening to Yolngu Radio.

0: பருவங்கதான் தொண்டு மரபாவனை கண்டிப்பாலு பகாரிலோ வாங்கும் மனோ
1: Yo bukmak tiang ulu sebenarnya itu matung ama cemal kure awa tiang ulu ulung radio.